அவட்ட பாட்டியோ அவங்க பார்க்க சார் காலத்துல சார் வேண்டு யாருலையா